ஆடலு கட்டி பெட்டோய் கட்டி மேல் தலை பெட்டவோய். செட்டப்பட்டால் பட்டுக்குனி தேசஸ்துலந்தா நடுவவலனோய். செட்டப்பட்டால் பட்டுக்குனி தேசஸ்துலந்தா நடுவவலனோய். அன்னதம்முலவலனு ஜாதுலு மதமுலன்னி மெழுகவலனோய்.